0: பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்கு.
1: லகாண்டா ரேடியோ ஆர்டிஎன்.
2: හවස දෙකයේ විනාඩි 54යි